கும்பனம் கொல்புவம் உற்றம்பு சிலேர் செய்தான் கொயபல் முடல் டிபூர் ரஜீமி பஜ்ஜோ ஜெக்குணம்.